சத்புத்தி சத்ய நிரதி சத்குணங்குலு சத்புத்தி சத்ய நிரதி பக்தி க்ரமசிக்ஷ கர்த்தவ்ய பாலனமுலு